0: பேருங்கும் ரேடியோ
1: Mamen Makadwell, Yurung Radio, Milin Gimbi, Yurung Radio.